எங்கள் கோபத் மடலன் ஜலுவலஞ்சாங்க. எங்கள் பீன் ரூஜா மணன் ரூஜா ஏப்பங்க பல மடலன் மின்னி கோபத் ஜலுவலஞ்சாங்க. எங்கள் மீமி ஜரோ கொஞ்சங்களா கோட்ட மடவஞ்சினடி மீமி கொஞ்சங்களா மடோ ஜலுவலஞ்ச் புழங்கோளஞ்ச் புழங்கோளஞ்ச் மின்னடி மீமி கோபத் கழனியோட பீன் வந்து இன்னடி மீமி பல் மடலன் உள்ளுஜேலன் பல் படலுன்னு கல்லணி வண்டி பல ஊனிங் சவுளிஞ்சுங்க மீமிச்சிடு கல்லணி வண்டி பல சவுளிச்சாங்க மீமி என் ஜலங்கரோட மிஞ்சாங்கண்ணே மீமிச்சடி பல ஊனானு மிஞ்சிட்டு பீன் வண்டி ஜம்மானு எங்க மிஞ்சினோங்க ஜலங்குற ஊனானு பின்னரு மீமிச்சடி நீடிச்சாங்க மொழனி கவப்பட் நான் தீன் கவப்பட்டு மிஞ்ச மீமி குஜினி ஊனானே பல் ஊனிங் பலோ சவுளிஞ்சாங்க கவப்பட்டு மிஞ்சிடல பல சுழல அங்கே லோங் கோபட் எங்கள் பல் உணனு பீன் எங்கள் அங்கேற பல் மீமி செஞ்சல கோபட் நான்டிஞ்சாங்க நின்றுச்சாங்க நீண்டு வரணு என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகுமன் ஜலங்குறச்சான்னு நின்று புறம் புல்க அங்கே சுவல் கோபட் நான்டீன் பீன்ஜா மணஞ்சா ஏப்பா புது பல் மடலை மீறி மீமி விழுவாரக்காங்க பல் நின்றுன்னு கோபட் அங்கே எங்கள் பல் மட அங்கே செடி விழாங்க மண்ணு போகிறோம் எங்கள் கூட்ட மண் விழாங்க மண்ணனுக்கோ மீமிச்சிடு ஏழு மண்ணன் ஞானுக்கோ பதிமண்ணனுக்கோ மணல் மண்டல் மீமிச்சாடு புது மண் வேண்டாம் மீஞ்சிடு கவப்பட்டு நீர் லன்கு மண்ட அங்கே ஜவுளை வளங் சங்க மண் மடம் கவப்பட்டு மீஞ்சடு நீடு நீரில் பா ஊழியும் ஒன்றன்னு போகிறோம் ஊழியும் கொஞ்சம் மண்ட புது நீடு கவப்பட்டு மங்களில் பழப்புங்கோ ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த்ஸ் அண்ட் கருணஞ்ச புதுப்புல சூம் குஜலைங்கனே இன்னடி மீமி மண் மடலை அண்ட் மீமிச்சிடி செரவு மண் மண்ணன் பழிமன்கோ உங்கச்சி என்ற தெலுங்கு ஊருள்ள ஹெல்த் கே ஒர்க்கா.